0: ஆகிட்டேன் வருவேன்.
1: Yeah, it's 6825 Creek Ridge Road. Property checked by Quickle.
2: 6821.